0: அல்லாடா, நியூட்டன் அல்லாடா, ஜோக்கர் அல்லாடா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சோனு 91.7.
2: அதுக்கு மேல சொடக்கு போட்டுது.
3: You're listening to
4: Morning Safari.
3: Morning Safari.
4: Morning Safari. Only on Radio Sonu.